0: 刚不也不也共，那不也别能出呢？刚破心，哦，公姐，那不也不也假？哦，女姐，那不也么短了假？刚不也不叫出呢？托啥工？叔叔他俩么出这钱托啥下？哦，冤嘛，借不起了。
1: 是，我那媳妇写去，所以就借钱嘛，借不起。Kar chesma le kar yu.
2: Hai xin rubi.
1: Kar sig yu.
2: Wei wo qu xi hai xin ge gui ru ba.
1: Ma yong xi.
2: Ma yong su su gu ga zhuo xi ma xi. Ma se di su nian bam na la ma yong mi du.
1: Po. Ma yung sun ju qie ca bu zhe la. Gong si wei gu qu xi de pan bu zhe. Tan de di su se ju xie jie ning bu ha le yue zhe. A.
2: Ge zhe ge bu du wei gu qu xi ma la bu da. Bao xiang han gong si ne tuan mei bi na. Nam zhai de mi le xiao si ma zhe.
1: A si ke si ma gu de zhe ko ba yue zhe. Dong si de du ge bu qie bi yi ne cang ma le lu gui bu xia da zhe da. Nga pa mne ji bu du ra ta bu san si ji to bu zhe. Di ge ng men du gui. 我谈的连奶奶彭卓松生，你们看些十六六些错话建议，帝国追逐前队民多。
2: 啊，你们两个怎么说？还是给你这些合理呢？
1: 许诺松生，农村嘛小年要的呗，上海农村小牛要的吧？那个我有了俺们姐，我忙不赢你这。
2: 既然给公司那边。
1: 不，每次年的每次季了，感觉我们的这土坎不是，还欣赏给感觉我们这生病。加上他家这个等于要么是大，用多哎。
2: 罢了，还是年落个可出不赢，年还是，你不着也学了这个月。先上报给你这钱吧，你要三千多，五多。既然没得钱那些，我注意。
1: 侯爵，侯爵。